0: നാടിനൊപ്പം നാട്ടാർക്കൊപ്പം.
1: Ladies and gentlemen, ஆசை கொண்ட ஒவ்வொருவனும் அவனிடம் உறங்கும் ரசனையை அவனையே பீட்டிக் கொள்வார். ஆசை கொள்வது குற்றவா? கலா ரசிகனவா நான்? எவது முன்னோர்களின் முயற்சியால் பட்டி தொட்டி எங்கும் கமழப் போகும் கனவுதார?

தங்கனை உணரட்டு மேக வசந்தம் புலரட்டு நிறைய தங்கனை நிறையட்டு ஹரித விப்ளவம் படரட்டு.